0: கைவிட ஸ்பெயர் புதுக்கிட்டமான ஏன்னா வீடுக்கு போகிறப்பையும் காலையில் தானே அப்படியே நூற்றாண்டு நான் ரொம்ப வச்சிருக்க கஷ்டமா மூணுக்கு பேக அப்போ மூணுக்கு அம்மா மட்டும் ஸ்பேலிங் வேணும் டெக்கியாக கவு கார்பியா ரயா பேக் இருக்கும் சேவா அதே நூற்றி அறுபது வேணும் ஆனால் உலகாவது இருக்காது இந்த தீபத்தையும் ஏனே உத்தவங்க நீ ஒன்றே கிடைச்சிட பேர் தெரியும் வேணும் இங்கே சூழி கக்கு நிறமையில் பூண்டும் நெட்டுமானே கிட்டியுக்கு பாவல் வேணும் கிட்டியுக்கு பாவல் வேணும் ஏனே கிட்டிருக்கிறேன் மின்னல் பூம் வேண்டானோ என்ன தானம் வைச்சிருந்தாக்கு ஒரு பாவல் வரும் இமே சிறஞ்சும் பாவல் வரும் இமே சிறப்பு பயன் பாவல் வரும் கிணறு மீது பூமி சிறச்சும் ஒரு பாவல் வரும் இருபத்தி ஒன்று இருபத்தி கண்டப்போ காரணம் பேருமச்சு பார்ப்பச்சோரும் ஒரு பாவல் வரும் ஒத்துக்கு பறந்தப்போ இல்லை ஒத்துக்கு பாவல் பரலாம் பரவி பரபொலி பரபோடோ பர் ஏனை பரவேரோ
1: ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko ko kung tituro ba man kitila din etere kilang kitok ni kin kanwa ni kitila din kanwa niyo wa mo wa imagine mo ini sige ayaw niyo huwag guwardo kaya daw buray ka tutuma yun ang kara niyo niyo duko tama niyo niyo duko ito eh kitwardo duko naman dulu tu ya tanda, anu bawa lelaki je, dulu beri kita mungkin tak nak nongkang dulu ya sihir gaul di mana, kita mana madir siapa je, anu mana nak kita tinggal lagi ya,
0: okay, anu bawa ni kiriar bawa ni,
1: anu bawa ya bawa lelaki ya punya, dia mai tian kau yang kering kering yun, kering kering tu, kering kering dia mai tian sokpat dia punya yun.
0: Okay. So, and can we know what you can do about it? Let's do a report. Hello?
2: Hello?
0: Hey.
2: How is that?
0: How is that, man?
2: I'm not going to be able to do it.
0: Wacoko mera pinyo ba ulo yung bumuchat si mako and kung tuwak na bilwa ko mauro yung mga nagpulkar na yung gumete ka diba?
3: Kino yawa siya na bongor?
0: Okay. Okay, a fourth one. For you, let me give you one picture of the gamble lock in you. And a fourth one, man. One picture of the gamble lock in you. And but upon you, a time of your car chilling, you know, a cocky goer car chilling, get your bag in the bay. One milligram on my day. Can you put on a bed, my papa? The chalk moon. Pin to chalk, no chalk, but only results of beginning more. I keep you, like a pillow, a tail bar on you. Tini anafengu wa hoja anakoa tini kimoona kia mba mkenyo ene diya kachile leo kipi tukone yote mbali ene mbano kwa tini banachuri nyo lakua kwa wanwe chalgi mpere takhe kemi kwenye uwa kinyo nyo kwa mbae ene anwe so amiri lok pada adek mkida lok kwenye chichok ancha ane kimono kulkara ane kare chichok kwa kenyo ene urabu ufo
4: ufo
0: ufo ufo
4: ufo
0: ufo ufo ufo ufo ufo ufo ufo ufo ufo
4: Ti no no ba lu ya ro ti no ni ka ja